0: தூக்கவால் தாக்கலால் என்று கேட்டார்.
1: ہر نگاہ پہ ابل کھا کے اپنی گا

அவர் முன்னா முன்னா முன்னா முன்னா கோரா ரங்கடி கி அவர் திவானா ஹோ கயா ஹமாரி துஸ்து और हम चलते हैं रिमेक सॉन्ग और रिमेक सॉन्ग की ओर हम चलते हैं फुल डांस एंड हॉट वन।